0: le processus humain il démarrait là, fait, début 59. Et maintenant, je suis allé à la chambre, je suis allé à la chambre, je suis allé à la chambre, je suis allé à la chambre, je suis allé à la chambre, se font les pièces à l'écran attaquant. Mais je suis allé à la chambre, mais il y a eu un téléphone. Evident, li kienet tinnis il-bombardiment s-li mortis li kienu, x-ti mori, fransi s-xedmek u għajni s-saħ. S-xedmek u għajni s-saħ. Dil-gaz, dil-abjasu, dil-bombardiment, s-xedmek u għajni s-saħ. Bombardin dan di s-tarq dan kien, t-dirina għiju, t-twal, n-nukun t-twal t-gudir, n-nes s-dirtu jiqim ħad, t-għum s-dħuħan l-bombardiment. نتاوي دن شي تشوا تزرين وتاوي لان شعبي تاوانا تاوي ناد سورتو سي لاوين فرنت لي بليسير بنت دير الرابي تايما بوي خدمت بنت لي خدمت الكوريير خدمت سي لاوين لعقبني نعتب نتطاس لا بروميير كوجاج نهدا هنا حورينا غردا موثنا أربعة العسكر ذو قجون موث ثمطوث ذميس تفونس ذو الغار مقور وفانتد إلا وضيقة كم ذوين تلزن داخل سلار مري لا فير مري لا تولية لا كذا دمستراسيو ماشيناك الكغب كذا أرثو لا يتنحذ القزدنا كتصع من هذا اليوم
1: Without any descendants to preserve them, such memories of the war might have been lost. Mohammed's father was a veteran, killed in 1960. Now Mohammed listens to the men who once fought alongside him from the village of Ait Mesalayen.
2: مي كاين دوت انت زران باللي ديال الكاس
0: واش فهمتي وا
2: سلمت باللي ديال
0: الكاس يوند باباي
3: ام كان المعركه هذا ذكر الشهر كان الكاس الكاس فاكسيون
2: الكاس فاكسيون
3: اي بي جوز كان يبي يزيد منها لا بانتور
2: كنت دقرنا بي اي وزا
3: لا بان
2: يتشعل تمس
3: يتشعل تمس
0: يرفع بان ما يتشعلها يلحق القهر حيت القاهم
3: القاع
0: مي يزيد
3: شغل بوم لا
0: مي يحزيك هادي
2: الصار
0: يغفيت مي
4: Moi, je voyais ce gaz comme. Bon, je suis un enfant, je regarde. Ça décide la rétrospective, c'est-à-dire, on m'a raconté, on m'a parlé de ces gaz.
2: Aujourd'hui même, il y a ceux qui nous disent que ça sent encore, tu peux larmoyer, tu peux éternuer, tu ne peux pas rentrer dans certaines grottes, aujourd'hui même. Moi, je voyais comme une politique de terre brûlée. C'est-à-dire que la France avait perdu la guerre, politiquement parlant. Et il fallait détruire le plus possible.
1: In March 1962, negotiations reached a conclusion, and France and Algeria's provisional government signed a ceasefire. The Evian Accords ended 7 years of war and opened the way to independence.
5: La conclusion du cessez-le-feu en Algérie. Les dispositions adoptées satisfont la raison de la France.
1: But there were some undeclared items in the Evian Accords. For decades, France had tested special weapons in Algeria, nuclear, biological and chemical. De Gaulle wanted to keep that freedom. Under Evian's undisclosed terms, France retained B2 Namous, its Sahara chemical and biological weapon space.
6: B2 Namous, c'est au Sahara. Et au Sahara, comme on le sait, il n'y a pas beaucoup d'habitants. Et les expérimentations de la France à B2 Namous ne gênaient pas du tout l'Algérie. Au contraire,